都喜欢出来的，而且你打到台几个都阿弟我台几把也都阿贵，你就阿分阿公阿罗阿浪西听。哦，卡拉刚新刚，这里个马路阿我那就过，你过阿我那就过啦，爽嘛，不能卡拉刚，哦卡拉基尼。Mo so mo ni live o balance awon bi to kada le wo maruwa o le wo be awon ti bi ti ma eru ti maruwa ba le gbe okada o le gbe ele gbe lo to mo ma ri won fi okada gbe bag of rice ngba mi awon melo.